0: News. India and Switzerland have inked 5 agreements following bilateral talks between Prime Minister Narendra Modi and Swiss President Guy Pamelin in New Delhi yesterday. These agreements are on migration and mobility partnership, exchange of young professionals, promotion and collaboration on transportation technologies, mobility systems and infrastructure in identified areas. Letter of intent between Department of Science and Technology and Swiss National Science Foundation and implementation arrangement for cooperation in innovation, technology transfer and entrepreneurship. In a joint press meet, Prime Minister Modi appreciated Swiss President Guy Pamelin's commitment to India-Switzerland relations. Defence Minister Rajnath Singh will mark the delivery of the 2000 Aero engine by Korapur Division of Hindustan Aeronautics Limited in Odisha today. The event will also highlight the establishment of a second production line for Shakti engines with an investment of over 200 crore rupees. The Defence Minister will also launch Fleet Support Ship 1, FSS-1 and lay the keel of Fleet Support Ship 5, FSS-5 at Hindustan Shipyard Limited in Vishakhapatnam today. He will also inaugurate the upgraded Slipway 4 and 300-ton Goliath crane. Commerce Ministry Piyush Goyal met U.S. business leaders in New York and discussed opportunities to further deepen partnerships and investments in India. Mr. Goyal met President and CEO of Blackstone, Jonathan Gray, Chairman and CEO of Neuberger Berman, George Walker, and President and CEO of the Estee Lauder Companies, Stefan de la Ferre, yesterday. Mr. Goyal said, with resilient macroeconomic fundamentals and deepening capital markets, India offers unmatched scale and long-term value creation for global institutional investors. Mr. Goyal was in the U.S. to participate in the G20 trade ministers meeting. He also met U.S. business leaders in Chicago and addressed the Indian diaspora. In men's cricket, the first T20 international of the 5-match series between India and West Indies to be held in Lucknow today. The match will start at 7 p.m. IST. Jammu and Kashmir is likely to witness light snowfall and rain over higher reaches from today to October 10th. According to Meteorological Department, J&K will witness thunderstorms, gusty winds and scattered rainfall in the next few days. And that is the end of this news bulletin.
1: আকাশবাণী টুরা কাশ্মীর হিন্দি আর ইংলিশ খবর দিল্লি খোকনা সোনা মানাহা দাও দানা সোমন নাম গাছ ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল ছিল மெட்டல்னை கேட்டங்கோத்தனை சுமையோ நோச்சி மோபாஜியுனி பாலின் சன்னாரோனி தோனி கேட்டங்கோக்னா சுனமன் கேன் ஜமன தோக்கோனா சிபாஜியுனி ஆஜும் புரோகிராம் ஆஸ்கா கேன் ஸ்னேபாஜியோ ஆஹோன் திலியுனி கோரஸ்கா பா ஹிந்தி கோபுராங்கோ ஜோ ஜோ ஸ்னே மோபாஜியுனி இங்கிலீஷ் கோபுராம் ஆஸ்கா கேன் ஸ்னே சிக்கன் பாஜியோ ஆஹோன் அசுனார் மெட்டல்னை கேட்டங்கோத்தனை சுமையோ சாசிமானா சிங்கப் சன்னாரோனி தோனி கேட்டங்கோக மத்தன் கேன் ஜமன ரசிமான் ஸ்னே கோட்ரிப் பாஜியோ ஆஹோன் one of week money niko iskani gata